அளமெங்கு வெறி ரஸ்கலாக்கு இப ரஸ்கலாங்க ரசூலுங்கு தூஃபுளு மதீங் அளமென்ன வாது குரவ்வா ஃபாவா கந்த அளமென்ன திவ்வான் தேவ் அதி கயாமே துவஹும் அளமென் நிகமித்து நுகுரவ்வான் தேவ் ஹம கஷவரும் இப ரஸ்கலாங்க வாது ஃபுலா ஹிலாஃபே ஒடியன் நுகன்னவம் வே.

0: தரிக முதா பகாத்தன எ முதலுன்னுவா கேத்திமாக மீஹுன்னாய் யதீமுன்னாய் மிஸ்கீனும் ஹாதுர் வெஜ்ஜனம எ முதா பெஹ்முக குரிங் ஏவுரென்னங் எயிங் எதி கொளத்தேஷே அதி ஏவுரென்னங் ஹேவபஸ் புனாஷே.
1: وَلْيَخْشَ الَّذِينَ لَوْ تَرَكُوا

عن أبي مسعود عقبة بن العمر البدري رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يمسح مناكبنا في الصلاة ويقول استووا ولا تختلفوا فتختلف قلوبكم ليلني منكم أولو الأحلام والنهى ثم الذين يلونهم ثم الذين يلونهم رواه مسلم மானை மாயங் அல்லாஹ் கலேஃபான ருசுல் நபி அபு மசூத் உக்பத் புன் அம்ருல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவா குரவிய எகலேஃபான் விதாழ்விய நமாதுக எபஹி நமாத சப்த தர்த்தீப் குரவுமுக திமம்மெங்க கொண்டுத்தவுக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐப்புல் பீசவா ஹம ஹம குரவ்வாய் ஆதி ஹதீஸ் குரவ்வே தேபாமிஹு சப்தவுக ஹம ஹம சீதல திபேஷ ಅದಿ ವಕಿ ವಕಿನ್ ದುರುಗ ನುತಿಬೇಶ ಎಹೆನ್ ತಿಬೇ ನಮ್ಮ ಫಹತಿ ಅಬಾಮಿಹಿಂಗ ಹಿತ್ತ ವಕಿ ವಕಿದಾ ಹುಟ್ಟೆ ಎಬಹಿ ದೆಬಸುಮ ದೆಕೊಳುವರಿಕಂತೆ ಅಬಾಮಿಹಿಂಗ ಮೆದುಗ ಉಫುದಿದಾ ಹುಟ್ಟೆ ನಮಾದ ಸಪ್ತಂ ಹದಾಯರು ತೆಬಾಮಿಹಿಂಗ ಕುರೆ ತಂದರು ಫಿಲಾ ಬುದ್ಧಿಗ ಅಹುಲ್ವರಿಂ ತಿಮಂ ಕಲೇಫಾಣ ಎಮ್ಮೆ ಅರಿಹುಗ ತಿಬೇ ಹುಷಿಕಮೆ ದೆಂಗ್ ಯ ಜೆಹುಣು ಮೀಹುಣ್ಣೆ ದೆಂಗ್ ಯ ಜೆಹುಣು ಮೀಹುಣ್ಣೆ